ோக்கர்வத்தலசேஷிம் ஸ்வீம் சுஷீலசுலபாரிஜாத்தீவேங்கடேசரணம் பிரபே ஸ்ரீமன் கிருபாஜலோக்கலசேஷிம்.